0: பிரபலா
1: சைபால்
0: நடுவுல தாமரா
1: சைபால்
0: புரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்யானிக்கி சிரே ஓபிலாஷி சைபால்